0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது

0: சுப்பிரமணி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், சொகசு ஜூட தரமா, கன்னட கவுளராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ரூபகதாளம்.
1: Listen to a violin recital by T. Rukmini. She begins her concert with Sogasu Juda Dharma in Ra Kannada Gaulai Setta Rupakam Thaal, a composition by Thyagaraja.

0: எந்தனி என தொடங்கும் ஊர்மிகாராக கீர்த்தனை பல்லவிசேஷையர் இயற்றியது. ஆதி தாளம் திஸ்ர நடை.
1: என் ராக் ஊர்மிகா, லிசன் டு எந்தனி, செட் டு ஆதி தாள் திஸ்ர நடை, அ காம்போசிஷன் பை பல்லவிசேஷையர்.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது தி ருக்மிணி அவர்களின் வயலின் இசை. ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். தொடர்கிறது சுவாதி திருநாள் கீர்த்தனை சரசிஜநாப தோடி ராகம் மிஸ்ர சாப்புதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a violin recital by T. Rukmini. She is accompanied on the mridangam by R. Ramesh. She continues her concert with Sarasijanaba in Rag Todi set to Misra Chaputal, a composition by Swati Thirunal.

0: நிறைவாக லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய தேஷ் ராகத்தில்லானா ஆதிதாளம்.
1: டி ருக்மிணி கன்க்ளூட்ஸ் ஹர் வயலின் ரிசைட்டில் வித் அத்தில்லானா இன் ராக் தேஷ் செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை லால்குடி ஜி ஜெயராமன்.

0: இதுவரை டி ருக்மிணி அவர்கள் வழங்கிய வயலின் இசை ஒலிபரப்பானது. ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசையை கேட்டு மகிழுங்கள்.
1: You are listening to a violin recital by T. Rukmini. She was accompanied on the mridangam by R. Ramesh. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH, anytime Indian music.

Now listen to இந்த பராகா இன் மாயாமாளவ கவுளராகம் செட் டு ரூபகத்தாளம் ஆனைய கீர்த்தனா. தர்வாத இந்த பராகா மாயாமாளவ கவுளராகம் ரூபகத்தாளம் ஆனைய கீர்த்தனா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது அரங்கி சினிமாவில் வரலட்சுமி அனந்தகுமார் அவர்கள் பாடுகிறார். பி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். கணநாயகம் என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ராகம் பூர்ணஷட்ஜம் ஆதிதாளம்.

வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்து கைக்கண் நோக்கி என தொடங்கும் பாபநாசன் சிவன் பாடல், தோடி ராகம், ஆதி தாளம்.

0: இதுவரை வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்கள் பாடினார்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி கோயம்புத்தூர் கே பாலசுப்ரமணியன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வயலின்

இனி நின்னே நெற நம்பினானுரா, தியாகராஜர் கீர்த்தனை, பந்துவராளி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு நின்னே நெற நம்பினானுரா, கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா, இன் ராக் பந்துவராளி, செற்றுதாள், ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோயம்புத்தூர் கே பாலசுப்பிரமணியன் அவர்களின் வயலின் இசை, சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இண்டியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வயலின் ரிசைட்டல் பை கோயம்புத்தூர் ஸ்ரீ கே பாலசுப்பிரமணியன். ஹி இஸ் அகாம்பனிட் பை சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம் அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் த கட்டம். இனி சக்கனி ராஜ தியாகராஜர் கீர்த்தனை, கரஹர பிரியா ராகம் ஆதி தாளம். லிசன் நவ் டு சக்கனி ராஜ கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் கரஹர பிரியா செட் டு ஆதி தாள்.

நிகழ்ச்சியில் நிறைவாக அபகார நிந்தை அருணகிரிநாதர் திருப்புகழ் ராகம் சக்கரவாகம் கண்டஜாதி ஜம்பதாளம். தி கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் அபகார நிந்தை அருணகிரிநாதர் திருப்புகழ் கம்போஸ்ட் அண்ட் ராக் சக்கரவாகம் செட் டு கண்டஜாதி ஜம்பதாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது கோயம்புத்தூர் கே பாலசுப்பிரமணியன் அவர்களின் வயலின் இசை, சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வயலின் ரிசைட்டல் பை கோயம்புத்தூர் ஸ்ரீ கே பாலசுப்பிரமணியன். ஹி வாஸ் அக்கம்பனிட் பை சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம் அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் த கட்டம். This program was contributed by All India Radio Trichurapalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.